0: ngatsu me kong ne jachu jachu lo de de de go she ba re ngula ngatsu kan de tu no lu na de ge na tin da ma kong chong chong chi mon na yo ma re ta ti su da zi ga yin na me kong cha chong yo ro wa da wa chi de re ni ne si ji chi bu zu de ngatsu ge tang ge cho che chong che gi ji la wa ya chi yin ngatsu ge zhong lu su ru ge cheng de be ba re chung de be cha de ngatsu ge mo ri su ru cho ma da ngatsu ge chungi lang ta to pejin roju ki tinda ge zi jaba yore ni ti yin chi tong gu chugu lo la ni tong chugu lo la tang to ja kogi ta zhong lu su ru peji to tabi tong tong ju ki tinda sam cha zu piwa re degi nang lo yong ngatsu mo ri su ri cha ka waya peji chinda tong go mo so chung ka rizu go waya tinda shi cha yo mo jay yo re degi to la ngatsu ge Xi Jinping 书记就叫书记给打入我呀我的书记打中路书记的配置以及给三千万步子等到配合吧那第一下个世界等到万步给的那这个你们打的我呀这个我的那这个我的书记什么怎么打配置被那些重要吧的当我是干的中的经验的我呀客人把美国恰从吧呀马这的总统了总统给美国恰从吧呀对象的中世纪从吧的
1: ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས